சர்வம் கர்மங் சர்வம் தர்மங் சர்வம் ஜுக்தா சர்வம் முக்தா சாவல் சாந்ததா பிரசாத் நமோ நர்கநாசேசுதேவம் பிரகாசே நங்கங் சுரூபே பங்கங் வபூதே பிரமாதங் பிரமாதே சதா சர்வசாதே அகாத சுரூபே நிர்வாத வபூதே அனங்கீய நாமே திருபங்கி திருகாமே

முப்பலகம் சத்நாமாதார் சதா அனந்த ஹே ஜகதி குணவந்த்யா பாஷார் மஹல்லா பஹலா மிட்டி முஸ்லிமான் கி பேடா பை குமிஹார் கர் பாண்டே டாக்கியா ஜல்தி கரே புகார் ஜல் ஜல் ரோக புடி கட்டர் பவேயார் நானுக்கில் கர்த்தே காரணம்.